தமிழ் திரையுலகத்துல கடந்த 30 வருஷத்துக்கும் மேலேயா பயணம் தொடர்ந்து வந்தவர் தான் நம்ம விஜய். 1980s ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா திரைக்கு வந்து தன்னோட 18th வயதுல 1992 நாளைய தீர்ப்புங்கிற படம் மூலமா ஹீரோ ஆகி தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாரு இவர். என்னதான் அப்பா ப்ரொடியூசரும் டைரக்டரும் ஆயிருந்தாலும் கூட சினிமாவில விழுந்து விழுந்து எழுந்தவர் தான் விஜய். தன்னோட முயற்சி

இவர் என்னதான் அப்பா ப்ரொடியூசரும் டைரக்டரும் ஆயிருந்தாலும் கூட சினிமாவில விழுந்து விழுந்து எழுந்தவர் தான் விஜய். தன்னோட முயற்சியாலையும் நம்பிக்கையாலையும் உழைப்பாலையும் சினிமாவில தனக்குனே ஒரு தனி ஃபேன் பேஸ உருவப்படுத்தினவர் தான் நம்ம தளபதி விஜய். விஜய ஸ்கிரீன்ல பாக்கிறதுக்குன்னே லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இவர் படங்களுக்கு இருக்கு.

விஜய்ங்கிறது அப்படி ஒரு இமோஷன், மாஸ் என்ன வேணா சொல்லலாம். நம்ம வீட்டு பையன் மாதிரியோ அண்ணன் மாதிரியோ நமக்கே ஃபீல் பண்ற மாதிரி ஒரு இமோஷன், அதான் தளபதி விஜய். அவருடைய நடிப்பு மட்டும் இல்லை, அவருடைய அந்த சின்னதா ஒரு ஸ்மைல், காமெடி, ஆக்ஷன், மாஸ், சூப்பர் டான்ஸ், அப்புறம் அவருடைய பாடல்கள், இப்படி எல்லாத்துக்குமே தனி ஃபேன்ஸ் இவருக்கு இருக்கு. சின்ன குழந்தையிலிருந்து தாத்தா பாட்டி வரையும் இவருடைய ஃபேன்ஸ் லிஸ்டில் இன்னைக்கும் இருக்கு. இதில் அற்புதமான விஷயம் என்னன்னா, டே பை டே இவருடைய ஃபேன்ஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, நம்ம கேரளாவிலையும் விஜய் ஃபேன்ஸ்னு ஒரு கூட்டமே இருக்குது.

நம்ம விஜய் வந்து பெரிய ரஜினி ஃபேன். 1994ல ரசிகன்கிற படத்துல தான் முதல் முதலா விஜய்க்கு இளைய தளபதிங்கிற பட்டத்தை கொடுத்தது. அது மட்டும் இல்ல, ரசிகன் படத்துல தான் விஜய் சிங்கரா அறிமுகமானாரு. பூவே உனக்காக படம் தான் விஜயோட கெரியர் பிரேக் த்ரூ ஃபிலிம். அதுக்கப்புறம் 1997ல காதலுக்கு மரியாதை ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் இதே வருஷம் விஜய்க்கு கலை மாமணி விருது வழங்கப்பட்டார். 1998ல பிரியமுடன்கிற மூவில தான் நம்ம விஜய் ஃபர்ஸ்ட் டைம் வில்லனா வந்தது, நெகட்டிவ் ரோல் பண்ணது.

ஒரு ரொமான்டிக் ஹீரோ ரோலில் இருந்து விஜய ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றின படம் தான் திருமலை. 2003 தான் இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சு. திருமலை மூவியில் எடுத்து சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா இவருடைய டான்ஸ். லாரன்ஸும் விஜயும் சேர்ந்து பண்ணறா தாம் தக்க தீம் தக்க தெய்யத்தக்க கூத்துங்கிற டான்ஸ் எல்லோரு மனதையும் திருடிட்டாரு. எனர்ஜி லெவல் சற்றும் குறையாமல் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுவாரு நம்ம விஜய். விஜயோட பாடல்கள் பார்த்தாலே நமக்கு அதை தெரியும். சில பாட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே டான்ஸ் பெரிய ஸ்டெப்பு தேவையில்லை, ஆனாலும் அவருடைய எக்ஸ்பிரஷன் சேர்த்து ஒரு மூமெண்ட் இருக்கும். தட் வாஸ் சூப்பர். அவருடைய ஹைலைட்டே அதாங்க, சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸால் அவரோட ஃபேன்ஸை மயக்கிடுவார்.

2017 വെളിവന്ത മെർസൽഗ്ര പടന്ത ഇളയ ദളപതിയിലിരുന്ന് ദളപതി വിജയ മാത്തനത് പടങ്ങളില് വിജയ് കൊടുക്കുന്ന മാസ് എൻട്രി தான் இன்னொரு முக்கியமான விஷயம். படங்கள்ல விஜய் கொடுக்கிற மாஸ் என்ட்ரிக்கு கிடைக்கிற கைத்தட்டலும் விசிலடியும் வேற எந்த ஹீரோய்க்குமே கிடைக்காதுன்னே சொல்லலாம். அதுதான் விஜய். அது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, தமிழ் பிலிம் பாக்குற எல்லா ரசிகர்களுக்குமே தான். ஒரு கிரவுட் புல்லரா இன்னைக்கும் இருக்காரு நம்ம தளபதி. அவர் தன் ஆக்டிங் கெரியர்ல இருந்து ரிட்டையர் ஆகிற வார்த்தையை நாம கொஞ்சம் வருத்தத்தோட தான் கேட்டது. அவர் ஆக்ட் பண்ண கடைசி படம் ஜனநாயகன், அந்த படத்தோட ரிலீஸுக்காக தான் அவர் ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்றாரு. விஜயோட எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் தியேட்டர் கலெக்ஷன் எப்போதும் ஹையா இருக்கும். ஈவன் அந்த படம் ஃபிளோப்பா கூட இருந்தாலும் விஜய்ங்கிற பேர் மட்டும் போதுங்க.

ஸோ இன்றைய இசை தென்றல் இங்கே முடிகிறது. திஸ் இஸ் ஆர்ஜி அருணா சைனிங் ஆஃப் ஃப்ரம் இசை தென்றல். ஸ்டே டியூன் டு ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ கொச்சி 107.5.